0: Dengarkan sekarang Tinggi Boy oleh Aaron Boy. Juara lagu terbaik Anugerah Lagu Indie 2021.
1: Rakita 107.9.
2: Kita tidak takut final authority lah. You jangan ingat saya takut biar orang.
3: பிடியாதே இருளில்லன்று அமையாதே ஒளியைக் கண்டு இசைமேலே வரியை கொள்ள இருப்பிடமே சுழியாய் கொண்டு ஆங்காரக் கவிதை செய்ய அரசன் தலை நின்றான் நின்று